0: സന്ധിവാദം, സ്ട്രോക്ക്, മുട്ടുവേദന, നടുവേദന, കഴുത്തുവേദന തുടങ്ങിയ പ്രശ്നങ്ങൾ നിങ്ങളെ അലട്ടുന്നുണ്ടോ? എല്ലാവിധ ഇടുപ്പ്, കഴുത്ത് സംബന്ധമായ രോഗങ്ങളും ശസ്ത്രക്രിയയില്ലാതെ പരിഹരിക്കാം അഹല്യ ആയുർവേദ മെഡിക്കൽ കോളേജ് ഹോസ്പിറ്റലിൽ. കൂടുതൽ വിവരങ്ങൾക്കായി വിളിക്കൂ 04923226888, മൊബൈൽ 9496000129. അഹല്യ ആയുർവേദ മെഡിക്കൽ കോളേജ് ഹോസ്പിറ്റൽ, പാലക്കാട്.
1: ഓണം കളറാക്കാൻ കിയയിൽ നിന്നും ഒരു പുത്തൻ സെൽറ്റോസ് ആയാലോ.
2: 5-star BN cap സുരക്ഷാ റേറ്റിംഗ്, അഡ്വാൻസ്ഡ് സേഫ്റ്റി ടെക്നോളജി, പ്രീമിയം കംഫർട്ട്, ഇന്റലിജന്റ് കണക്ടിവിറ്റി ഫീച്ചറുകളാൽ സമ്പന്നമായ SUV.
1: ഈ ഓണം കിയ സെൽറ്റോസിനൊപ്പം മികച്ച അനുഭവം ഓരോ യാത്രയിലും.
2: ഉടൻ തൊട്ടടുത്ത കിയ ഷോറൂം സന്ദർശിക്കൂ.
3: ഹോസ്പിറ്റാലിറ്റി മേഖലയിലെ നിങ്ങളുടെ സ്വപ്ന കരിയർ സ്വന്തമാക്കാം. രാജധാനി ഇൻസ്റ്റിറ്റ്യൂട്ട് ഓഫ് ഹോട്ടൽ മാനേജ്മെന്റിൽ നിന്നും ഡിഗ്രി ഡിപ്ലോമ കോഴ്സുകൾക്കൊപ്പം 100% പ്ലേസ്മെന്റ് ഗ്യാരണ്ടിയും.
4: രാജധാനി ഇൻസ്റ്റിറ്റ്യൂട്ട് ഓഫ് ഹോട്ടൽ മാനേജ്മെന്റ്, ട്രിവാൻഡ്രം ആൻഡ് പാലക്കാട്.
5: ഉങ്കൽ വാഴ്ക്കയും ഒവ്വൊരു തരുണത്തിലും തങ്കലക്ഷ്മി ചിറ്റ് ഫണ്ട്സ് പ്രൈവറ്റ് ലിമിറ്റഡ് സിൻസ് 1962.
6: ഇത് നമ്മ നേരം വിത്ത് RJ ഹീറ ഓൺ അഹല്യ FM.
7: வணக்கம் மக்களே, சுகமா இருக்கீங்களா? ஒரு கல்ச்சரை புரிஞ்சுக்கணும்னா லாங்குவேஜ் மட்டும் போதுமா, ஹிஸ்டரி மட்டும் போதுமா? கண்டிப்பா இல்ல. சில நேரங்கள்ல ஒரு நாட்டோட மனதை புரிஞ்சுக்கணும்னா அந்த மண்ணில் மலரும் பூக்களை பார்க்கணும். தமிழ் கல்ச்சர்ல பூக்கள் வெறும் டெக்கரேஷன் இல்ல, அது ஒரு உணர்வு, ஒரு நினைவு, ஒரு பண்பாடு. காலையில வீட்டு வாசல்ல கோலம் போட்டு பக்கத்துல பூ வைக்கிற வழக்கம் இருந்ததுல. கோவிலுக்கு போனாலும் பூ, திருமணம்னா பூ, விழானா பூ, காதல்னா பூ, பக்தினா பூ. உண்மையில பார்த்தா தமிழ் மக்களோட வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் பூக்கள் ஒரு முக்கியமான இடம் பிடிச்சிருக்கு. மல்லிகையின் மனம், தாமரையின் அழகு, ஒவ்வொரு பூவும் ஒரு கதை சொல்லுது. இன்னைக்கு நம்ம அப்படி ஒரு அழகான பயணத்துக்கு போக போறோம். தமிழ் பண்பாடோட மனம் கொண்ட சில பூக்களை பற்றி பேச போறோம். So sit back, relax and let the flowers tell their stories. நம்ம முதல் பூ வந்து தமிழ் மனதின் மனம். So நம்ம முதல் பூ என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாட்டு கண்ணட்டை. ஐ படத்திலிருந்து பூக்களே செற்றுய் விடுங்கள். எஸ், இந்த பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டுட்டு திரும்பி வாங்க. திஸ் இஸ் அஹல்யா FM and this is RJ ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ FM. മല്ലികൈ പൂണ എന്ന ഞാപകത്തുക്ക് വരുത്? മധുരയാ, കോവിലാ, ഇല്ല അമ്മ സായങ്കാലം പൂ വാങ്ങി വന്ന് തലയില സുത്തന അന്ത മണവ. സി മല്ലികൈ തമിഴ് കൾച്ചറില് വെറും ഒരു പൂ ഇല്ല, അത് ഒരു ഐഡന്റിറ്റി. പർട്ടിക്കുലർലി മധുരൈ മല്ലിക്ക് ഉലക അളവിൽ പെരുമയിരിക്കും. അതോട് മനം രൊമ്പ തനി. അതനാല താ മധുരൈനാ മല്ലികൈ, മല്ലികൈനാ മധുരൈന്ന് சொல்லுவாங்க. சில மனங்களை வார்த்தைகளால விவரிக்க முடியாதுல்ல. மல்லிகையின் மனம் அப்படிதான். சாயங்கால நேரத்துல தெருல பூக்கடை பக்கம் போனா உடனே வர அந்த ஃபிராக்ரன்ஸ் உடனே நம்ம மனசை லைட் ஆக்கிடும். தமிழ் சினிமாவும் மல்லிகைய ரொம்ப நேசிக்குது. காதல சொல்லும் போது, பெண்ணின் அழக விவரிக்கும் போது மல்லிகை தான் முதல் கம்பாரிசன். ஒரு சின்ன பூ எவ்வளவு பெரிய மெமரிஸ் கிரியேட் பண்ணது இல்ல? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பார்ட்டி வீடு, சம்மர் ஹாலிடேஸ், கோவில் திருவிழா, வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ், பல நினைவுகளோட சேர்ந்த மல்லிகை இன்னும் நம்ம வாழ்க்கையில மணக்குது. அதனால தான் சில பூக்கள் வாடி போனாலும் அதோட நினைவுகள் வாடாதுன்னு சொல்றது. சோ இந்த மல்லிகையின் மனத்தோட ஒரு அழகான பாடல் கேட்கலாம். அரசு படத்திலிருந்து மல்லிகை மல்லிகை சாங் தான் நாம இப்ப கேட்க போறோம். இது அஹல்யா FM and this is RG Hira with you. Stay tuned.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. മറുപടിയും ഉങ്ക എല്ലാവർക്കും വണക്കം. ചില പൂക്കൾ മണത്താൽ ഫേമസ്, ചില പൂക്കൾ വണ്ണത്താൽ ഫേമസ്. அந்த லிஸ்ட்ல முக்கியமான இடம் பிடிக்கிறது கனகாம்பரம். ஆரஞ்சும் கோல்டும் கலந்த மாதிரி இருக்கிற இந்த பூ பார்த்த உடனே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். கனகாம்பரம்க்கு மல்லிகை மாதிரி ஸ்ட்ராங் ஃபிராக்ரன்ஸ் எல்லாம் இல்ல, ஆனா அத கலர் தான் அதோட ஸ்ட்ரெங்த். அதனால தான் பல பெண்கள் மல்லிகையோட சேர்த்து கனகாம்பரமும் தலையில வைப்பாங்க. வைட்டும் ஆரஞ்சும் சேர்ந்த காம்பினேஷன் பக்கா ரொம்ப அழகா இருக்கும். வில்லேஜ் ஃபெஸ்டிவல்ஸ்ல இருந்து வெட்டிங்ஸ் வரைக்கும் கனகாம்பரம்க்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கு. இந்த பூ நம்மளுக்கு ஒரு லெசனும் சொல்லுது, லைஃப்ல எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க வேண்டியது இல்ல. மல்லிகை மணத்தால் சிறப்புனா கனகாம்பரம் வண்ணத்தால் சிறப்பு. ரெண்டு பேருக்கும் தனி அழகு இருக்கு. அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தரும், நம்ம யூனிக்னஸ் தான் நம்ம பியூட்டி. அப்போ இந்த கலர்ஃபுல் ஃபிளவரை செலிப்ரேட் பண்ண இதோ அடுத்த பாடல் வருது. புது பாடகன் படத்திலிருந்து காதோரம் கனகாம்பரம் ஒரு சூப்பர் ஹிட் பாடல் கேட்டுட்டு we will be right back. இது அஹல்யா எஃப்எம், இது நம்ம நேரம், and this is

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. നമ്മ വീട്ടു തോട്ടത്തില് കണ്ടിപ്പാ ഒരു കാലത്തില് ഇരുന്ന ഒരു പൂ செம்பருத்தி ரெட் கலர்ல பூத்து நிக்கிற இந்த பூ பார்த்த உடனே ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். கோவிலுக்கு போனாலும் பார்க்கலாம், வீட்டு தோட்டத்துல பார்க்கலாம், பாட்டி வைத்தியத்துல கூட இதோட பேர் வரும். செம்பருத்தி பத்தி யோசிச்சு பார்த்தா ஒரு விஷயம் புரியும், இது அழகுக்காக மட்டும் இல்ல பயனுக்காகவும் ஃபேமஸ். ஹேர் கேர்ல இருந்து ஹெர்பல் ரெமடிஸ் வரைக்கும் செம்பருத்திக்கு ஒரு தனி இடம் இருக்கு. அதனாலதான் இந்த பூவை பல வீட்டுல வளர்த்துறது ஒரு வழக்கம். தமிழ் கல்ச்சர்ல சிவப்பு கலர் எனர்ஜியும் சக்தியும் ரெப்ரசென்ட் பண்ணும். அதனால பல அம்மன் கோவில்கள்ல செம்பருத்தி பூவுக்கு முக்கியமான ஒரு இடம் இருக்கு. ஒரு பூ நம்மளுக்கு அழக மட்டும் கொடுக்காது, ஆரோக்கியத்தையும் கொடுக்கலாம்னு சொல்லி கொடுக்கிற பூ தான் செம்பருத்தி. அதனாலதான் நேச்சர் கிரியேட் பண்ணது எல்லாமே ஒரு ரீசனோடன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதனாலதான். அப்ப இந்த அழகான செம்பருத்தி என்னச்சு ஒரு பியூட்டிஃபுல் பாடல் கேட்கலாமா? விண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்திலிருந்து செம்பருத்தி பூசையில கட்டி சாங் கேட்டுட்டு we will be right back. இது ஆர்ஜி ஹீரா, இது நம்ம நேரம் ஆன் அஹல்யா எஃப்எம். ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. சில பூக்கள் அழகா இருக்கும், சில பூக்களுக்கு ஒரு பெருமை இருக்கும், ஆனா சில பூக்களுக்கு ஒரு பிலோசபியே இருக்கும். அதுல முதல் இடம் பிடிக்கிறது தாமரை. நீருக்குள்ள வளரும், ஆனா நீர் அதை ஒட்டிக்காது. அதனாலதான் தாமரை பல நூறு ஆண்டுகளாக பியூரிட்டியோட சிம்பிளா பார்க்கப்படுது. தமிழ் இலக்கியங்கள்ல இருந்து சினிமா வரைக்கும் பெண்ணின் அழகை விவரிக்க தாமரை ரொம்ப யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. தாமரை கண்கள், தாமரை முகம்னு கேட்ட உடனே நமக்கு ஒரு அழகான இமேஜ் மைண்ட்ல வரும்ல. இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்தா, கஷ்டமான சூழ்நிலையில இருந்தாலும் அழகா மலரும்னு தாமரை நம்மளுக்கு சொல்லுது. லைஃப்ல சேலஞ்சஸ் இருக்கலாம், ஆனா நம்ம கேரக்டர் அது மாத்தக்கூடாது. தாமரை அதை தான் டெய்லி நமக்கு ஞாபகப்படுத்துது. அதனால தான் இந்த பூ வெறும் பூ இல்ல, ஒரு இன்ஸ்பிரேஷன். அப்ப இந்த தாமரையின் மேன்மையை உணர்த்தும் ஒரு பாடல் கேட்கலாம். பசும் போன் படத்திலிருந்து ஒரு சூப்பர் ஹிட் சாங், தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்ல. இந்த பியூட்டிஃபுல் ட்ராக் கேட்டுட்டு திரும்பி வாங்க. திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ ஆன் அஹல்யா எஃப்எம். இது நம்ம நேரம். ஸ்டே டியூன்ட்.

0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം.
1: அச்சச்சோ இன்னைக்கு டைம் முடிஞ்சிருச்சே, இன்னைக்கு நாம பூக்களை பத்தி பேசணும். ஆனா உண்மையா பார்த்தா நம்ம பேசினது பூக்களை பத்தி மட்டும் இல்ல, நம்ம பண்பாட்டை பத்தி. ஆனா உண்மையில பார்த்தா நாம பேசினது பூக்களை பத்தி மட்டும் இல்ல, நம்ம பண்பாட்டை பத்தி. மல்லிகை நமக்கு மனத்தின் அழகை சொன்னது, கனகாம்பரம் நமக்கு யுனிக்னஸ் சொன்னது, செம்பருத்தி சக்திய சொன்னது, தாமரை தூய்மை சொன்னது, மாரிக்குழந்தை மேன்மைய சொன்னது, முல்லை பொறுமை சொன்னது. ஒவ்வொரு பூவும் ஒரு பாடம், ஒவ்வொரு வண்ணமும் ஒரு கதை. அதனால தான் தமிழ் கல்ச்சர்ல பூக்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம். மலர் ஒரு நாள் வாடலாம், ஆனா அது கொடுத்த சந்தோஷம் வாடாது. நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கணும். ஒரு பூ மாதிரி யாரையும் காயப்படுத்தாம முடிஞ்ச அளவுக்கு மனம் பரப்பணும், அன்பை பரப்பணும், பாசிட்டிவ் தாட்ஸ் பரப்பணும். யாராவது நம்ம பக்கத்துல வந்தா இந்த மனுஷன் கூட பேசினா நல்ல ஃபீல் வருது அப்படின்னு நினைக்க வைக்கிற மாதிரி வாழணும். பிகாஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஃப்ளவர்ஸ் டோன்ட் ஸ்பீக் பட் தே ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ். அதே மாதிரி நம்மளும் நல்லதை பரப்பலாம். இந்த மலர்களின் பயணத்துல ஏன் கூட சேர்ந்து வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு புதிய தலைப்போட சந்திப்போம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது ஆர்ஜி ஹீரா. பி கைண்ட், ஸ்ப்ரெட் லவ் அண்ட் ப்ளூம் வேர் எவர் லைஃப் பிளான்ஸ் யூ. ஸோ பை பை, டேக் கேர். அண்ட் லாஸ்ட் சாங் வந்து அன்பே சிவம் படத்திலிருந்து பூ வாசம் புறப்படும் பெண்ணே. எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ட்ராக் உங்களுக்காக டெடிகேட் பண்றேன். இது ஆர்ஜி ஹீரா, இது நம்ம நேரம் ஆன் அஹல்யா எஃப்எம். பை பை, டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ FM. ഇപ്പ നമ്മ പേസ പോര പൂ മുല്ലൈ. ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன கிளாரிபிகேஷன். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், மல்லிகையும் முல்லையும் ஒண்ணா? இல்ல மக்களே, ரெண்டு பேரும் ஜாஸ்மின் குடும்பத்துல சேர்ந்ததுதான். ஆனா ரெண்டு பேருக்கும் தனி அடையாளம் இருக்கு. மல்லிகைனா நம்மளுக்கு உடனே ஞாபகம் வருது அதோட மனம், மதுரை மல்லி, பூக்கடை, சாயங்கால நேரம், கோவில் திருமணம் இதெல்லாம். ஆனா முல்லைனா தமிழ் இலக்கியம். மல்லிகை நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒரு பகுதினா, முல்லை நம்ம சங்கம் கவிதைகளோட ஒரு பகுதி. மல்லிகை நம்ம தலையில் அணிவோம், முல்லையை நம்ம கவிதைகளில் சந்திப்போம். அதனால தான் தமிழ் லிட்ரேச்சர்ல முல்லைக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷல் இடம் இருக்கு. சங்கம் இலக்கியத்துல முல்லை நிலம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது மேய்ச்சல் நிலமும் காத்திருப்பும் நம்பிக்கையும் குறிக்கும். காதல் இலக்கியங்கள்ல தன் அன்புக்குரியவனை பொறுமையோட காத்திருக்கிற பெண்ணின் உணர்வுகளை முல்லையோட கம்பேர் பண்ணுவாங்க. எவ்வளோ அழகான தாட்ல. இன்னைக்கு எல்லாம் இன்ஸ்டன்டா நடக்கிற உலகம், இன்ஸ்டன்ட் மெசேஜ், இன்ஸ்டன்ட் ஃபுட், இன்ஸ்டன்ட் ரிப்ளை. ஆனா முல்லை நம்மளுக்கு ஒரு முக்கியமான பாடம் சொல்லுது, நல்ல விஷயங்கள் சில நேரம் காத்திருந்தாதான் கிடைக்கும். அதனாலதான் இந்த மேன்மையான பூ தமிழ் பண்பாடும் இலக்கியமும் சேர்ந்த ஒரு அழகான அடையாளமா இருக்கு. அப்ப இந்த மேன்மையான முல்லையின் உணர்வை உணர்த்தும் ஒரு அழகான பாடல் கேட்கலாமா? திடீர்னு ஞாபகத்துக்கு வருது போக்கிரி படத்திலிருந்து வசந்த முல்லை. சோ பாட்டு கேட்டுட்டு திரும்பி வாங்க. இது அகல்யா FM and this is RG Hira with you. Stay tuned.